0: படைப்பாளராம் கடவுளே, இந்த உலகின் எல்லா படைப்புகளும் உன் சாயலை கொண்டிருக்கின்றன என உணரவும், இந்த படைப்பிற்கு நாங்கள் இழைக்கும் சிறு துன்பமும் உம் சாயலை சிதைக்கும் என்பதை புரியவும் அருள் தாரும். நாங்கள் வாழும் இந்த வார்டு காண்டனுக்காக, மாவட்டத்திற்காகவும், மற்ற 26 காண்டன்ஸ்களுக்காகவும் மாவட்டங்களுக்காகவும்,
1: cette prière est en tamil. Elle est faite par le révérend Lobin Linesh Lobinas de l'église du sud d'Inde du Sud, de la République d'Inde. Une prière pour les autorités.
0: Amen.
1: Elle sera suivie maintenant par Madame Violette Masaki en Swahili, de la République de Tanzanie, de l'église évangélique luthérienne de Tanzanie.
2: Sante kwa ajili ya eneo hili ambalo Bwana umetupa kuishi. Sante kwa ajili ya sisi sote. Tunaendelea kusii neema yako ituwezeshe kuishi katika amani, upendo, furaha, ushirikiano na umoja, ili Bwana jina lako litukuzwe kwa ajili ya sisi na eneo hili, na kupitia sisi tukuzaliwe matunda yaliyo mema. Kwa Yesu Kristo mwokozi wetu nimeomba nikiamini. Amen.
1: Une dernière partie de Gaël Ndeka en Lingala, langue de la République démocratique du Congo. Cette personne vient de l'église méthodiste.
3: Totiki yango na maboko na yo. Kolo na bolingo, kolo na kimia, kolo na boboto. Pesa bango mingi pe pambola bango na kombo na yo Yesu Kristo. Amen.
1: Et on termine cette partie dédiée à la prière pour les autorités.